ஒத்து ஈ கடலிடு மோகே திஞ்சி நின்னுடலு ஒத்து ஈ கடலிடு தேச காப்புகாது ஜீவ கொர்ணவோ வீரக்கேன. இத்தினேட்ட தேசபக்தி சுகிப்புனு கேண்டரு குடஞ்சி காரியக்கிரம திக்ககா கேளுந்துப்புளே எஸ்டிஎம் காலேஜ் சமுதாய பானொலி ரேடியோ நினாத 90.4 FM.